0: மாதவரி மாதவ கிரிதாரி
1: மாதவாரி மாதவாரி மாதவ கிரிதாரி
0: மாதவாரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவ